ஐமக்கு பனபரி உன் கை ஸ்பர்ஷக்கோ கலிபலி அல்மல் அல்மல் மனுஹரி யூட்டா மஞ்சக்கோ குல்லலி அல்மல் அல்மல் மனுஹரி யூட்டா மஞ்சக்கோ குல்லலி வைஷாலி பிரேமக்கோ பனபரி உன் கை ஸ்பர்ஷக்கோ கலி